0: ஆர் மே பாச்சோ
1: இடி யூனோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ
0: ஆர் ரேடியோ ரேடியோ ரேடியோ ரேடியோ
1: இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி யூனோ இடி ய